0: Hassan est avec nous ce soir. Hassan. وائل الكفوري بأغنية تحمل عنوان تك تك قلبي.
1: تك تك تك تك تك قلبي.
0: تك تك قلبي من نظرة. وائل الكفوري. Un bonsoir à Ilham qui est avec nous. Bonsoir aussi à Laurence qui nous a rejoint. Bonsoir à Siham.